தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருக்கு தத்தரி ததல தஜனு ததனு தத்தினி ததினி தத்தனு தத்த தரித்த தனத்த